சிங்கர் டைட்டோ காத்து சாத் நிதிநிவாஸ் ஆத்ரு சதா குலி வாஹெ வாஹெ வாஹெ குரு வாஹெ ஜியோ காத்து சாத் நிதிநிவாஸ் ஆத்ரு சதா குலி வாஹெ குரு வாஹெ குரு வாஹெ குரு வாஹெ